0: அனு மாவட்ட
1: brought to you by
2: அதுலக்கே நம ஹுபவன ரட்டபுராம ரசகனயன அவுலே சேவம ரசகரகன மாதர் ஃப்ரீல நூடுல்ஸ் டேஸ்ட் கி ட்ரஸ்ட் க
3: ஹதரோக ஸ்நாய ரோக ஆதரைட்டி செதுலு ஒபிட திபின ஊ நேம ரோகයක් நிட்டாவட சுவ கரගන්න சிவனகல கமல் பந்துல வேத பஹதா ஹபவன 0773 273 540
4: Siloam Green Life Plantation within අනාගතයට අගනා ආයෝජනයක් දැන්මම තන්න 011 437 1250
0: ජනි එක දේ දුනුමාවත

ஃபென்வே மென் பஸ்ஸே அப்பி பாருவால் தேக்கக்கா மாமே ஓபகோ கியலா நே ஹமோனே ஓபகோ ஹேத மாங்கோ ஹேத நிக்கலல் பிரேமேக ஆகிய மக சலக்குனு விதராயே தெரியே.